0: ஜோஷா ஃபோரியாக் அடோ சோமத்திய கிந்தவணி திவ்ய எஃப்எம்
1: திவ்ய
0: எஃப்எம் திவ்ய நாயகம்.